0: வாஞ்சலன் சின்குர்பாரலான் பேரிசிதி ரோட்டியை கண் பூரைத்தால் ஆப் சாடை தத்தினால் கவன் கோப்பிய கவன் கான் கவன் சீதா
1: ராஜேதாஞ்சனோ சிக்கீ சிக்கிய குரு விசார நதி கமல் காயப்பார் குல் தக்க சக்தி சக்தல் குரோல பாவத் அனந்த லாட்டு மாதானி அன்கா பங்கி போந்தல அனசா சுஜர் பாவி ஜந்து நான் போந்த கந்தனந்த பந்தன மந்த வாய் சோயே பெய்ய கிட்ட சக்தோ நச்ச நச்சல தரோ உடன ஜாய் சதனோ ஓ நச்சல் குத்து மன காஞ்சோ நான் கிட்ட